0: வந்தே மாதரம்.
1: வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் சஸ்யஷா.